பல தொடு குறியும் தானும் தொழுன்னேன், கேசாதிபாதம் தொழுன்னேன். மகர குண்டலமித்த மலர்காது தொழுன்னேன், கடில குந்தளம் பச்சு